0: நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கான ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தொடங்கவிருப்பதால் அனைவரும் மேடைக்கருகே வரும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறோம்.
1: பிச்சாண்டிய பாட்டு பாடு.